நேயர்களின் நினைவிற்கு மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மங்கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1615 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் AIR ஆப்பிலும் கேட்கலாம்.

0: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் தாய் மனசு திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி
1: பத்மநாபன்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீணை இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கேப்டன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கோவையிலிருந்து வருண்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் பொண்ணுக்கேத்த புருஷன் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கொழும்பம் கொண்டான் ராமகிருஷ்ணன்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேரம் 10:30:56 ஆயிட்டு இருக்கு. இந்நேரத்துல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் இன்று பதிவிட செய்யப்பட்டுள்ள கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் போஸ்டுக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் படம், உங்களுடைய பெயர், ஊர் எல்லாமே டைப் செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடல் ஒலிக்க செய்யலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் மாநகர காவல் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். நேயர்களே உங்கள்

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழ்

நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் கடலூர் மாவட்டம் விளக்கம்பாடி வீரா செந்தில் முருகன். விருப்ப பாடல்

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் தை பொங்கல் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன்.

பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் இவங்க எல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வணக்கத்தோட நன்றியை முதன்மை அலைவரிசையின் சார்பா சொல்லிக்கிறோம். இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் பூந்தளிர் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நேயர்களே, நீங்கள் கேட்ட உங்களின் விருப்ப பாடல்களில் இன்னும் ஒரு சிலருக்கு பாடல் இன்று வழங்க முடியல. அவர்கள் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், ஹிராமணி வர்மா, திண்டுக்கல் ஐயலூர் சரவணன், கிருஷ்ணகிரி தி கனகராஜ்,